வரப்போ. மனுவா ஜா பாவஸ் ரித்யு மே எக் நயி நவேலி துல்ஹன் அப்னே பதி சோ கஹா கே ரஹி ஹை கி மன்